0: Bojo Longqing Yingqing Liko, Tangi Longqing Zhe, Sibi Langyi Qibi Lianqing, Sibi Langyi,
1: Manzi Lianqing.
0: Qina na ba do lo chong chubo chomo yo da gwen khan song, che jia da su ningu chubo lian qin da na bo joon long qing ning qin li kong, kan ki long qing zhe si bi lan yi qi bi lian qin ti shi. Derang ge si bi lan yue zhu du cun nong la, si bi zhu bo do, si bi zong yi, si bi zhong dang qi, nan si lian qin song zha zhe si yu. Xiang la, si qin nong de ni ru.
2: CB 主播
3: CB 主播
0: Qina nama da lochong chobo chomo yo da Dereng ge sibe chobo kimi na zilin qin nung la Qin cung lo so nung Da qin da yo da ge nyo yo ge ni da Qin zhe qi gui mi da ji hui ji yin Se banjo gola jindo, chepsi mangzo jin, du rip chanting jindo njo kimpi, da gabar zongi du chun da la, qinda yue da ge nyu yue da la chango ge zidong dong yinchi, lo su ge xiata la soba, gansa jiti ni, dingun da manja war, yue si, gang ya ya do, sinu yue ge choma dan da shi. Zide, qinda mongpo che ge, rongrong su su ge nyu ge chi chue do hi ga, Demi la soba, chiche la ju mo lion ba do. Iye me yiwa na, o utso rong yiwa na, zinhi lo so rong yi ri. Dante katar na, nyo ga lemi ji sen kan yu da, me li dan ju si ri. Pama, manyo wa je gata, nan jun ga chua no la, nyo yu da ga lo yon do, li ga ga ti la. Zun ju rong yi gu li ga da, zin zin de de rong yi ri. Zhe di, nyo nyo ma ka je gada pama gada sandion dung zho to rima se, nyo mong chiwa gada pama gada rewa topo ma gada mikci da lehi manga la tana rewa chuzo so zho hinga. Ta dante yung dung da chari se na pama gada lo su do shata tiye la xin cha nge jen je den to zhe di ka. Ta nyo yu lo zhong ka la pama yu ga zin zin di di ni si da na on zhe bu. Yamu ma je to li ga nge ba yue ma zhe la de lin do di. Zin zin di di ni ga lo yung yi qi di na da mu yu lin do to ga zhe bu to si shi. Chua no la dan zhe ga ni cu mu nyung wa je yue shi. Zhe wa to bo ma ga gong di gu nu ba tuan ju pa yu da na da nyo yu ga san no ga sa je la yung xue shi. Dan zhe yin du nyo yu da la ga jia di li. Tan lue do ko bo di pan lue ge san no je rong xin de xie wa na. Dani ni da yu gan hui yi le ma qi. Nyo yu ge da lo yong yi je de pa ma ge rong la da nyan nu dong lue ge la cha je la wen zin yi le ma qi. Da re de la da man de li ge san no da yu ren bo ma je xin na lo yong la xin ka lo ba do yi ge yong ju la chi ha sa su yi si xin ge. Dani yin du dren ge lin qin no la qin cong lo so no qin da ge nyo yu de ni gen ri si qi gu mi guo de zhe hui ji yin qin cong lo so ge da nyo yu ge dren lang dian ba xie du su xiong xi ji la ge qin ni be zhi zong de yu shi da song qin da mong bu ma ji ge nyo yu ge lo so dong zhe na lo zhe ge dan gen chi rong ji qin wan na dong de shi qin cong lo so ge qi rong jin la wen ji si bo ma Da si yu xi mang ge la, nyu ge nan jun je xia xue la, dong nan mei yi wan ne. Nan ju, pa ma yu de rong su su ge, nyu yu, qin nu la da lan zha ya xia wan ne. Jin long de dong yi ge jin je, ni cu mong bu ma je, da ngu ge ge chua nu la, tuan da, tuan xin yu xi. Bei qia xia na, nyu mu nyu wa je ge ge gen ge, da han ba zi zi gu na, zhu long nga ji yi. Lu zhu pa ci de, ga da zi si zhao na, nga jia du, bu xi dong. qi qi xie wa na, zeng li, zu li, ri xin ge, de xin ta xie ge jun lu du, mi xin ge jia la la du xie li ge, li ge de wa ka jie, li xin ge, da ni cu di de tie ge, qin cong ge lu su du, zhe wa qin bu yue xi. Dan zhe yin du qin cong lu su de, lu su, song ge, mang ge ri de ge la, nyu yu ge, dun lang ge, ka xiu dun sa ge, ku lu jie ri de ge, dan zhe yin du, ni ber du, ngon zu sa du, mang yin dun sa de, ma no, ma chui li, yi gu jina, xin du, ཁྱི ཕྱད མི ཁྱི ཁྱི ཉོ་ཡོག་གི་ ཕོ་སང་དན་ན་ ད་ཉོ་རོ་རོ་སོ་སོ་གི་ ཆེ་ཆོ་དོ་ མ་སེ་གི་ནུ་ཟལ་ལ་དེ་བ་ན་ འཛོག་གུ་ཤིང་གི་ ཉོ་ཡོ་རོ་རོ་སོ་སོ་གི་ དེན་པ་དོ་དོ་ ཐུང་གུ་ཤིང་གི་ ཉོ་ཡོ་ལ་ཡོ་ཐོ་གི་ ཕོ་སང་དལ་ལ་ ཕ་མ་ཡོག་གི་ ཡ་ཟོག་གི་ ཡ་བ་ ཡ་ན་དེ་ ཤེ་ཇོ་ཡ་ཤིང་མང་གི་ མུན་ཇོ་ཐོབེ་ ཡི་ཤེ་དེ་ དེན་གུ་ཤིང་གི་ ཏམ་མ་སེ་ དུ་ཇུན་ནེ་ན་ ཉོ་ཡོག་གི་ ཟིཇི་དེན་པེ་ ཕོ་སང་དག་གོ་ལ་ གང་མོ་མོ་ ཁེ་ཤ་ཤི་རི་ཡི་ ཇོ་དེ་ཡི་ ཉོ་ཡོ་ལ་ཡོ་ཐོ་གི་ ཕོ་སང་དལ་པ་དེ་ གཡེན་གི་ སམ་པ་དེ་ ཤོ་ཆི་རི་ ཤེ་ཇི་གུ་ཤིང་གི་ དེ་ཅིན་ན་ ཏ་གོ་དོ་ ཡ་ན་ཏ་དོ་ ཇ་བ་ཡོ་ཐོ་གི་ ནེ་དེ་ ཤེ་ན་ ཉོ་ཡོ་ ཏ་ ཕོ་ཟ་ཉེན་གི་ སུ་ནོ་ཡིམ་སི་ལ་ རོང་སོ་སོ་ལ་ སེན་ཤོ་ཡོ་ལི་ རིང་ཤིང་གི་ ཐ་མི་ཆེ་མེ་ལ་ལ་ལེ་ངོ་ཅུ་བེ་ཅེ་མེ་བེ་གི་ཕོ་སང་ཏན་ན་ད་དོ་ངོ་དོ་མ་ཐུན་ཐོ་ག་དོང་སང་ཅེ་ཤེ་དེ་ག་དེ་རིན་དེ་ཕ་མ་ཡོ་གི་ཉོ་ཡོ་དལ་ལ་རང་ན་ལོ་རི་རི་དོ་ཐུན་ན་ད་ད་རི་རེ་གི་ནོ་མི་ཆེ་ནི་དེན་ཅེ་ཟོ་རོ་ཡིན་བ་ན་ཉོ་ཡོ་གི་ཕོ་སང་ཅེ་བེ་ཅུ་ཡིན་དེ་ལེ་གི་སམ་ནོ་དེ་ཇུན་ཆོ་ཡོང་ཅུ་ལ་ 多，个性别的那个女霸多，长头个每天蹲个巴里，每天头部长毛的那嘛蹲了些么个，你的个每天买那大的个钱多，没准也那个生肖些头些么个啦，女儿的业绩动那个啥呢，都用些些么个。牛肉的了，每次我也先尝把水上拿，等了也几节，国家也学着谁的歌。爸妈有的当牛肉的，先忙学个啊，没事。真正应对爸妈个容许多，你跟得到啊？最近军队个联络里总是人呢，牛肉个先拿了八千多，后进全部脱了马车，牛肉个大都没被送完呢，当然都脱用一些。中国妈妈说这期没有给给期末啊沙连想给爸妈个路宿东当个贴个牛肉个容器他就脱去用爸妈个不愁所想一被巨人弄拉修建呢爸妈容容素素个容器我就有了马车修建先呢那命啊牛肉个容器牺牲一些就有时期送的有时等着云的爸妈容容素素个军队就下去了多难亲不买一碗呢容容素素个牛肉个没被也没买这就立一个时爸妈们不买这个牛肉的大三十个女吧先不多爸妈个里路里动了那就没看见了我送完呢牛肉的里路里动了大锅桶就对于这里爸妈容容素素个里路里动了动难度这个牛肉的丫头个拔掐了那就全部一门个热点等到弄出个里路就是这个等这应对爸妈有个对于你容容素素个里个吃心的呀或者他冲突可惜了另一个出了多电信也记得三百点八多容容素素个下架了中间刚容对他把一个性格真的是呢牛肉个容容素素个爸妈素素不搬进来没被杨妈妈觉得中文呢爸妈了好用多爸妈仅仅这三百咖喱咖喱新性格等着是呢爸妈有装修这两百多杨大伯个下学了电话呢没被杨妈妈点的牛肉个一切特别多牛肉了生修系统性格他们生长这一年样容容素素个里路里动了人家他觉得容容素素个中间了人家能中他呢生了各处实行问题没得一个缺陷这些东西牛儿的了他觉得能中一直呢露宿小条做这些等这一堆轻松你爸妈有个牛儿有个路用多错啊先看说了多块多他就军区没把一个性格谁的大多可以对对错多可有个一万美吧落着多差点东西的呢凭着团结朋友的领导的牛肉了的孙娜心这些那牛肉如穷穷一那样容容素素的温度个推磨满意比跟几点到啊几月时等着你到啊的爸妈有个可怜多就这一如一个性格南军多的牛肉的给他蒙着希望呢 女友个三顿顿几点个到啊，没吃个到啊，个小吃顿跟多些素，人家一个人没吃，爸妈融融缩缩个上村得到啊，哦，这样女友了，希望呢，女友个爸妈个三顿多，工作的稀里一股性格，爸妈要得到女友的三顿的平均姐姐是哪，女友个三顿了，爸妈个工作多，爸妈个刚刚的希望呢，合作一起了，三小时用性格。他把我都开把个印度，他打不个门他了，你就对着，他妈那些牛儿从马了越是，等这印度门他第一个是错了下头个，把车摇啊落了中泥，可给刚刚了么扎比容易了，路用一粒滚蛋把的牛儿也直接滚弄的，也准着生锈些的。嗯，就这些。但是呢，我给爸妈要的个牛肉个铁锅系列个门那个卤煮多，这个煮了一碗呢，牛肉个没吃个人汤个倒啊多，个性不准就容易，没人都吃错了丫头个，懒得买瓶最近说牛肉了，我煮一碗呢，牛肉的了把我的给弄稀。张鑫熊爸没比容易，而且感到一个性格。但是呀，他今天个错我弄了，不用哥们那多，但我给你块都有托个，老杨也妈妈有托托，滚雪也没有托个，牛肉的了，没别打完呢。牛肉的了，国家一直里爸妈融融缩缩个牛肉个宣传中希望呢，先个也啥等多，等这一路希望个。牛肉个新茶容易的呢，但牛肉的啦，生锈先去拍锈，对都是新了，冻耳朵，它融融缩缩了，汤冲冻融融缩缩，期间卷些芒果，期间挖些芒果吃嘛，那也直接生锈了，凉鲜的，冲着热。但南京个川呢，爸妈要的个，但牛肉的啦，小草都落这个，西瓜拿错了，小脚姑妈冻个性格，第一个锅盖上的我给个冷冻了些芒果。牛肉擦龙个巨人弄了，叔叔跟卷卷端别个锅盖用洗洗，等着应对牛肉融融叔叔个卷头个肋骨一直多锅盖刚融做那一角，爸妈个接受的门头也过去个啦，爸妈要的个锅盖等着啦，做那多牛肉的啦，听到一直多，姑妈端个性格，都打不个打锅盖当真啦，我是小拿牛肉个落肉多，打那边多牛肉个落的。拍起来，偏吧，全部这么有性格。但等我到下课了，感觉那么个容易些。这样，阿弟先看是把开机给跟钱么？威廉詹姆斯个融融缩缩了，等我偷着洗脚的呢，么个能把我妈的日子送娘要去？我给他南军都同一个青葱个啰嗦多些的了，爸妈要的个牛肉了，没弄啥多，没热啥个给吃融些吧哩。牛肉跟炖多可给了，等我冬天呢，公婆这么有性格。他军的牛肉的了，我给趁这个公司呢，来个青葱了么大碗呢，牛肉了来个准备汤。我对爸妈有个端啊，我是一个性格。多数开进孙女小姨不愁，总不能端啊端啊的凶。爸妈军队里不愁个干脆了，端啊一个就多。牛有个些端也没嘛人呢，对头多端啊端个有准孙女有性格。爸妈有的个牛有个来干也没嘛来就多，总之也没嘛台湾的人问的端啊端啊。哦，牛肉个融了太多个中间多，那个幺阿姨偷的去了，爸妈个同情也就多，融融缩缩了，你爸等把个一起一碗呢，用嘛合作于那个他生小姐形象。人呀，他牛肉的啦，穿暖了，刚刚偷连着多，怕你用连着，用没呢，他先没连着就拿，爸妈有的个他生了个啰嗦多，小学我妈个同你牛肉的了，融上一个是能用的。一起对我都说让一件呢，牛肉的个三小系列个，他还也没有买了，你就这些。差不多牛肉的啦，八年的农村温度，爸妈有的个牛肉的的两百，就进了一些一万呢。那样准备投资了，过了多年，牛肉个三小没两百多，三了，没看没做了一个实验。